அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.6 நாடிய போடும் மகேசோ 91.6 98.2 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வணக்கமாக காலைதோறும் இதேரத்தில் இரு சேனல் உங்களை முழக்க உங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். இன்றைக்கு திங்கட்கிழமை ஜூன்

மாதம் 15ஆம் தேதி. உங்களது தெய்வீகற்ற எண்ணங்களை தவிர இவ்வுலகில் உங்களை துன்புறுத்தும் விஷயங்கள் வேறு எதுவும் இல்லை. ஆகவே உங்களது சிந்தனைகள் ஆக்கப்பூர்வமாக சக்திசாலியானதாக சுத்தமானதாக மட்டுமே இருக்கட்டும்.

0: ஃப்ரீ வானொலி
1: அமைதி என்பது மனிதனின் ஒரு மேம்பட்ட சக்தி ஆகும். அளவுக்கு அதிகமாக செயல்படாத திறன் அல்லது தனிப்பட்ட முறையில் விஷயங்கள் எடுத்துக்கொள்ளும் திறன் உங்கள் மனதை தெளிவாகவும் உங்கள் இதயத்தை அமைதியாகவும் வைத்திருக்கிறது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதன்றைக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படமாக படத்தின் பெயர் உன் அருகே நான் இருந்தால். இயக்குனர் செல்வா வர்க்கத்தில் திரைப்படத்தில் நடிகர் ஆர் பார்த்திபன் மேலும் நடிகை மீனா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த திரைப்பட சிமத்தவர் தீனி சித்தன்ற தேவா அவர்கள், பாட்டுக்கு குரல் தெரிந்தவர்கள் இசக்குயல் கே சிட்ரா கிருஷ்ணராஜ் ஆகியோரும்.

0: அவர் எல்லா நற்காரியங்களையும் செய்யவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் பிறரை பற்றி அவர்கள் இல்லாத இடத்தில் குறை கூறாமல் இருப்பது மிகச்சிறந்த பண்பாகும். Even if a person does not always do virtuous deeds, it is still good if he does not speak ill of others behind their backs.
1: பதிமூன்றாவது கொண்டை ஊசி வளைவில் அதிக விபத்துகள் நடந்து வருகிறது. இந்த விபத்துக்கு காரணமாக பல மர்ம கதைகளும் சொல்லப்பட்டு வருகிறது.
2: புதுசா நடந்த கேஸ் விசாரிக்கும் போது அதுல இருக்கிற ஆபத்தை விட ஏற்கனவே நடந்து முடிஞ்சு எவிடன்ஸே இல்லாம
0: திங்கட்கிழமை ஜூன் மாதம் 15ஆம் தேதி தொலைக்காட்சியில் 6ஆம் அலைவரிசையில் 9 மணிக்கு டைரி எனும் திரைப்படம் காட்டப்படும். மண்டே 15th June MBC 6 at 9 PM Tamil movie டைரி.

வாரத்தின் புதிய நாளான இந்த அழகிய திங்கட்கிழமை காலையில் உங்களை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அனைவருக்கும் இந்த அதிகாலையில் வணக்கமாக. மேலும் இந்த திங்கட்கிழமை காலையில் எமது ஆளும் ஸ்ரீ வானொலியில் வருக வருக என்ற அன்புடன் நாம் நல்வரவேற்கிறோம். சரி, நீங்கள் யாவரும் நலம் என நம்புகின்றோம். கடந்த வாரத்தின் சோர்வுகளை எல்லாம் மறந்து புதிய நம்பிக்கைகள், புதிய இலக்குகள் மற்றும் புதிய வெற்றிகளை நோக்கி இன்றைக்கு நாம் பயணத்தை தொடங்குவோம். மேலும் இந்த நாளை வணக்கமாக நாம் இந்த நாளை சிறத்தோடு மகிழ்ச்சியோடு தொடங்குகின்றோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.

ஆமாம், வீக்கெண்ட் முடிஞ்சது. இன்றைக்கி மறுபடியும் இந்த திங்கட்கிழமை வந்துவிட்டது. மறுபடியும் வழிக்கு போக வேண்டும், வேலைக்கு போக வேண்டும் அல்லவா? மேலும் இந்த குளிர்காலத்தில் சூரியன் ஒளி உரிக்கின்றது. மேலும் எமது ஆளும் ஃபீவானொழியில் உங்களுக்காக இசைவடை போடுகின்றது. ஜஸ்ட் ஜூனியூட்டு மணி வரை. மேலும் இன்றைய நாளை ஒரு புன்னகையுடன் தொடங்குங்கள். உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக இருந்தால் உங்கள் நாள் சிறப்பாக அமையும். அப்படியானால் ஒரு சூடான தேநீர் அல்லது ஒரு காஃபி தயாரங்கள். இந்த திங்கட்கிழமை காலையை இசையால் நிறைப்போம் அல்லவா?

உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையும் மனதில் ஒரு நல்ல எண்ணமும் முடிந்தால் எந்த சவாலும் எந்த சவாலும் கடினமாக தோன்றாது. மேலும் இன்றைக்கு வேலையில் இருப்பவர்களுக்கும் அல்லது பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கும் வீட்டு பணிகளில் ஈடுபட்டிருக்கும் அன்பு இல்லதரசிகளுக்கும் எங்களின் இனிய காலை வாழ்த்துக்கள். மேலும் உங்கள் நாள் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: more happy returns of the day.
1: இன்றைக்கு திங்கட்கிழமை ஜூன் மாதம் படுத்த ஐந்தாம் தேதி அடுத்த பாடலின் அமோசூரை சேர்ந்த ஈசன் வேலாயுதம் தனது பிறந்தாட்டின் அம்மாந்துடன் விலகிக்கிட்டும் அம்மா ஐயானா லோனாம் வினுதா ஜெய்வன்னக்க இசை அப்பாய் தேவி ஆகியோரின் சார்பிலின் வட்டுக்களை கூறுகிறார்கள். அடுத்த படனி நாம் சூகினாம் ஊரை சேர்ந்த நீவன் படனி தனது பிறந்தாட்டின் அம்மாந்துடன் வடகேகின்றோம். அப்போ நாதா அம்மா ஜிமி தஷானா அத்தை இந்திராணி படனி உமா கெங்காது ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் காற்று போந்த வசிக்கும் திருமதி சுரேகா அந்திமுத்து அவரது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் சிவன் மேலும் அருள்வாணி மணிகந்தன் கோமதி ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு போர்ட்ரிஸ் வசிக்கும் திருமதி தேவி ராமலிங்கம் அவரது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் மனு மேலும் சச்சுதா அனுஷ்கா தேவன் மேலும் சமிக்ஷா மேலும் அருந்ததி ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள்.

சிறப்பங்கத்த பாடலே நாம் ஷிமகனி உரிச்சிருந்த சவிதா பாருசி அவரது பிறந்தாட்டு நம்ம அன்புடன் வடகீரும் மேலும் பிரவீன் பிரீத்தி சஞ்சய் தேவினா செவ்ரானி மில்லி மேலும் பாருசி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகிறார்கள்.

இசை என்றும் உங்கள் இதயத்தில் ஒடிகட்டும், மகிழ்ச்சி என்றும் உங்கள் வாழ்க்கையில் நிலைகட்டும். இப்பொழுது உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு இன நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை புன்னகையுடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.